ஓகே சரி, யூஸ்வலி கிங் தி சீஸ் எடுக்க போனேன். بلال مارکیٹ بنو ٹانگ شیخا